கிருதேட்டத் கத்தா தீகென்னதா கணன கத்ருகிருதே தா தகத்ருகிருதே தாக தீகென்னதா தீதா கணன கத்ருகிருதே தா தகத்ருகிருதே தாக தீகென்னதா தீதா கிணனக் திருகிருதே தா தகத்ருகிருதே தாக தீகென்னதா தீதா.

என்ன நாலேஜ் ஐ டெல்லி கொத்தபந்த நார் வைக்கணும் ਤੁਸੀਂ ਵੀ ਕਿਤੇ ਜਾਇਓ ਉਸੇ ਤਰ੍ਹਾਂ ਉਹਨਾਂ ਰੱਖਿਆ ਉਹਨਾਂ